0: எங்களுக்கு இந்த ஊரை வந்து சுத்தமாக வைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே இருந்தது. நாங்கள் அடிக்கடி குப்பைகளை க்ளீன் பண்ணுறது, இந்த மாஸ் கிளீனிங்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தனியாக பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வைல்ட் லைஃபோட சேர்ந்து தான் இருக்கும். அதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த வைல்ட் லைஃப் வந்து பிளாஸ்டிக்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்படுது.
1: The NGO is funded by the local government and a private company. Work begins at 7 a.m. Each morning, the manager assigns specific areas for the team to cover. The waste is collected and transported directly to a processing facility.
2: ஒரு நாளைக்கு நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் 2.5 டன் குப்பை இதுக்குள்ள வருது, எல்லா குப்பையும் சேர்ந்துட்டு.
1: The waste is weighed and sorted into different categories, including various types of plastic, cardboard, paper, and other non-recyclable materials. Some of the waste gets a second life and is upcycled into new products. Organic waste is turned into natural compost without the use of chemicals. Plastics are compressed, baled, and stored, then repurposed for use as road construction materials. Twice a month, a team from neighboring Udaga Mandalam collects the sorted recyclables.
2: அந்த பணத்தை நம்ம இவங்க கிளீன் மசினக்குடின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சில வீட்டிலேருந்து நம்ம சொல்லி இப்போ கொஞ்சம் ட்ரை வெட்டு சானிடரி வேஸ்ட்டுன்ற மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. சில வீட்டுங்களில் எவ்வளோ நம்ம சொன்னாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைண்ட் ஆகிட்டு வராங்க.
1: The NGO's work has been welcomed by local residents.
3: 26 வருஷமாக மசனக்குடியில் தான் இருக்கிற குப்பை எடுக்க யாரும் வர்றதில்லை. இப்போ 6 மாதமாக என்ஜிஓ மூலமாக வர்றாங்க. அதனால் நல்லாயிருக்கு, பக்கத்தில் எல்லாம் சுகாதாரமாக இருக்குது. இதுக்கு முன்னால் ரோட்டில் தான் கொட்டிகிட்டு இருப்போம், மான் கரடி எல்லாம் வந்து சாப்பிடும். இப்போ வண்டி வர்றனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
1: The village once faced frequent human-wildlife conflict, a situation exacerbated by the piles of unmanaged waste. Bears regularly entered the village and occasionally elephants attacked people. Today, wildlife rarely ventures into the village. In just 6 months, the NGO has collected and processed nearly 70% of the village's waste. But the work is far from over. Efforts like these support local development, but also help protect the environment and the wildlife on which many local livelihoods depend.
4: Almost 10% of India's electricity comes from the sun, enough to power Delhi 4 times over. These days, solar panels are everywhere, on our rooftops, in the fields, and now even on water. The Indian government recently launched a scheme worth over 5,000 crores for floating solar projects. And in Germany, there's a special kind of floating solar. You haven't seen these before.
5: Out of the mist rise vertical floating solar panels, powerful enough to run an entire gravel plant. A pioneering innovation from Bavaria, Germany. What makes them so special? 2,600 modules aligned to catch not just midday sun, but also morning and evening light, front and back. That spreads electricity production more evenly across the day. Conventional systems peak at noon, often producing surplus power. The solar panels rest on the water, floating like boats.
6: Ein Segelboot hat oben das Segel, das ist das vergleichbar mit dem PV-Panel. Dann kommt der Rumpf, der Schwimmkörper, den haben wir auch. Und ins Wasser hängt ein Kiel.
5: Like sailboats, they tilt with the wind and yield when there's resistance. Normally, systems like this are anchored to the lake bed. Here, ropes stretch across the lake to hold the platforms. That makes installation cheaper.
6: Dadurch brauchen wir viel weniger Materialeinsatz, weil wir uns nicht gegen den Wind oder gegen den Schnee stemmen müssen, sondern wir geben nach.
5: The output is 2,000 megawatt hours a year, enough to cover 2/3 of the gravel pit's demand. Gravel plants with quarry lakes are ideal customers. Their energy needs are high. The lakes form through wet gravel mining, which reaches down to the groundwater. Bavaria is central. The state runs nearly a third of Germany's 2,600 sand and gravel pits, 249 of them with lakes. So how big is the potential? The International Energy Agency estimates that by 2030, global renewable energy capacity will double to 4,600 gigawatts. Solar energy will account for 78% of this, wind power for 19% and hydropower for 3%. Floating solar is gaining ground. Installed capacity has jumped from just 10 megawatts to 7,700 in recent years. Studies predict more growth by 2030. Another advantage, water cools the modules, boosting efficiency. And solar on water doesn't compete with farmland. That matters in regions short on space. China is pushing ahead. Several large plants have already been installed, even offshore. Floating solar is still rare in Germany, but for hundreds of gravel plants, it could open the door to a greener future.
4: That's some cool technology, but at some point, even this is going to need a repair, much like this watch that I have. It's been broken for a while, but after today's episode, I'm going to get this fixed. What about you? Is there anything that you're inspired to fix? Tell me. I will see you very soon. Until then, take care. Goodbye. Namaskar.